எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும்புது நிகழ்ச்சியில் அடுத்து சிந்தாமணி திரைப்படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் குரலில் ஒலிக்கும் பாடல்.

0: தொடர்வது சமஸ்கிருத செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: இயம் ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம் பிரவாச்சிகா நிதி ஜா. அத வார்த்தாஹ. ராஷ்ட்ரிய ஹரித பிராதிகரணஸ்ய சம்மேலனம் அவலம்பிய ராஷ்ட்ரபதிஹ திரௌபதி முர்முஹு ப்ராவோசத் யத் பிராக்ருதிக விபதஹ ஜலவாயு சன்ரக்ஷணாய அஸ்மான் பிரேரயந்தி. தயா பிரதிபாதிதம் யத் ஜலவாயு பரிவர்த்தனம் மானவ ஜீவனஸ்ய ஜைவ விவிததாம் ஜல சம்பதம் ச துஷ்யதி. அத ஜாகதிக சமுதாயேன சங்கடித பிரயாச கர்த்தவ்யஹ. ஜலவாயு பரிவர்த்தனம் ஜைவ விவிததாம் ஜல சுலபதாம் பூசன்சாதனானி ச சமாவிஷ்ய மானவ ஜீவனஸ்ய விவித பக்ஷேஷு மஹந்தம் வைஷம்யம் ஜனயதி. ராஷ்ட்ரபதினா ஆஹூதம் யத் பிரகிருதி பர்யாவரணயோ சந்துலன ரக்ஷணம் நஹி கேவலம் பிரசாசனிக கர்த்தவ்யம் பிரத்யுத சகல மானவ ஜாதேஹே நிரபேக்ஷம் அஸ்தித்வ சாதகமஸ்தி. குஜராத் ராஜ்யம் சம்பிரதிஷ்டமான ராஷ்ட்ரபதிஹ திரௌபதி முர்முஹு த்ரிதிவசான் பிரவத்ஸ்யதி. ஸ்வஹ தயா கேவடியா நகரே ராஷ்ட்ரிய சலச்சித்ர புரஸ்காராஹ விதரிஷ்யந்தே. வடோதராயாம் தீக்ஷாந்த சமாரோஹம் சம்போதயந்தி ராஷ்ட்ரபதிஹ பிரம்மகுமாரி சம்ஸ்தாயாஹ ஆத்யாத்மிக கேந்திரம் சமுத்காடயிஷ்யதி. ஜோதபுரே பிரசலதி வீர் கார்டன் விம்சதி ஷட்விம்சதி வாயு சைன்யாபியாசே பாரதீய வாயு சேனாத்யக்ஷஹ ஏ பி சிம்ஹஹ ஜாபானி சமகக்ஷஹ ஜெனரல் தாகேஹிரோ மோரிதா ஸ்வதேஷி யுத்த விமானே தேஜசி சஹைவ உட்டயனம் அகார்ஷ்டாம். வாயு சேனாத்யக்ஷேன ப்ரோக்தம் யத் பாரதீய தராயாம் ஜாபானி யுத்த விமானானாம் பிரதம பிரசாலனம் உபயோஹ தேஷயோஹ ரக்ஷா சம்பந்தேஷு ஐதிஹாசிகம் சோபானம் அஸ்தி. நவமே தினாங்கே ஆரப்தஹ ஏஷஹ அப்யாஸஹ ஷ்வஹ பூர்ணதாம் ஏஷ்யதி. கோல்கத்தா நகரே மத்ஸ்ய பாலன விபாகஹ அத்ய சமீக்ஷா சபாம் ஆயோஜயதி. அஸ்யாம் சபாயாம் கேந்திரிய மந்திரி ராஜீவ் ரஞ்சன சிம்ஹஹ முக்கியமந்திரி சுபேந்து அதிகாரி ச சஹைவ அத்யக்ஷதாம் விதாஸ்யதஹ. பஷ்சிம பங்கே மத்ஸ்ய சம்பத விகாசம் லக்ஷீகிருத்ய இதத் உபவேஷனம் அகாரி. ஏதேன விபின்ன யோஜனானாம் அனுபூர்விக பிரகதி ஹி சமீக்ஷதே ததா ஹி நூதன மார்க்சித்ரம் பிரஸ்தூயதே. ஷட் சத்வாரிஷத் தம ஷதரஞ்ச் ஒலிம்பியாட் ஸ்பர்தாயாம் பிரக்யானந்த குகேஷ ச உத்கிருஷ்டம் கிரீடித்வா நெதர்லாண்ட் தலம் பராஜிதவந்தௌ. அனேன பாரதேன த்ரீணி ஏகம் இதி அங்காந்தராலேன விஜய சமாசாதித. மஹிலானாம் ஸ்பர்தாயாம் பாரதம் போலாண்ட் தேசேன

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 MHz எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 அரங்க இசை என் அனந்த நாராயணன் அவர்களின் வீண இசை கேட்கலாம். திருநாகேஸ்வரம் TRS மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா, 10:10 விஸ்வ தர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லேப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, அமராவதி கத்தலு பாகம் 3 இடம்பெறும். 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை கானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். கே பாலாஜி பிரசாத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 3:00 மதுரம் மதுரம் இ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை எம் சுதர்ஷன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், மைசூர் எல் வாதிராஜ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 இளைய பாரதம், பி ஸ்ட்ராங் டு பி யூ வழங்குபவர் எஸ் ஜெசிகா, திங்க் செக் கிளிக் வழங்குபவர் எஃப் அனுஷா, டெமோக்ரசி தி ஸ்ட்ரென்த் வழங்குபவர் அபிஷா ஷாரல், 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி பங்கேற்று பயன்பெறுங்கள், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வ தர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 8:45 முதல் 10:30 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 11:40 திரைகானம்.

சென்னை பம்மல் T4 காவல் நிலையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் எல்லைக்குட்பட்ட பம்மல் அருகே சுமார் 60 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடையாளம் சுமார் 5.5 அடி உயரம், மாநிறம், வட்டமுகம், வலது கண்ணிற்கு கீழ் ஒரு காயத்தழும்பு காணப்படுகிறது. வெள்ளை நிற லுங்கி அணிந்துள்ளார். மேலும் விவரமறிய T4 சங்கர் நகர் காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளலாம். சென்னை பம்மல் T4 காவல் நிலையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு கேட்டீர்கள். திரை இசையில் தொடர்ந்து சுல்லான் திரைப்படத்திற்காக கார்த்திக் சித்ரா பாடியுள்ள பாடல்

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: தாம்தூம் திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் பாடிய பாடல் கேட்டீர்கள். தொடர்வது ஆட்சவேரே செய்தி தொகுப்பு, டெல்லி அஞ்சல்.
1: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 MHz எஃப்எம் கோல்டில் கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். திரைகானத்தில் முதல் பாடலாக அழகிய தமிழ்மகன் திரைப்படத்திற்காக முகமது அஸ்லம் எம்பர் ஃபீனிக்ஸ் பாடியுள்ள பாடல்.
2: முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் வித்திக்கும் நினைப்பை விதைக்கும்

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க.

0: ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: நேர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
2: எஃப்எம் கோல்ட் வழங்கும் திரைக்கானத்தில் தொடர்ந்து ருத்ரன் திரைப்படத்திற்காக சத்யபிரகாஷ், எம்சிடி, நித்யஸ்ரீ வெங்கட்ராமன் பாடியுள்ள பாடல்

0: கட்டுப்பாடை கட்டணா ஸ்வயம் ஹி கட்டுப்பாடை பாரதிய சேனா.
1: நேரம் 8:44 நிமிடம் 40 நொடி.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: ஹிப்ஹாப் தமிழா குரலில் ஒலிக்கும் அடுத்த பாடலின் திரைப்படம் ஆம்பள.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்?

0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 20-20 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: திரைகாணத்தில் நிறைவாக யாரடி நீ மோகினி திரைப்படத்திற்காக கார்த்திக் குழுவினருடன் பாடியுள்ள பாடல்

0: மணவருடைய பாடல்களுடன் ஒலித்தது திரை கானம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் என் அனந்த நாராயணன் அவர்களின் வீண இசை கேட்கலாம். திரு நாகேஸ்வரம் TRS மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா. முதலில் சாரதே வீணா விசாரதே என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், தேவகாந்தாரி ராகம், ஆதிதாளம்.

அரங்கிசையிலினி ஆனந்தாமிருதா கர்ஷினி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ராகம் அமிர்தவர்ஷினி ஆதிதாளம்.

நேரம் 9:18 10 நொடி. அரங்கிசையில் என் அனந்த நாராயணன் அவர்களின் வீண இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். திருநாகேஸ்வரம் TRS மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் இனி உன்னை அல்லால் என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் கல்யாணி, ஆதிதாளம்.

அரங்கிசையில் என் அனந்த நாராயணன் அவர்களின் வீண இசை கேட்டீர்கள். திருநாகேஸ்வரம் டி ஆர் எஸ் மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சீரா.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: ஆகாஷவாணி நேரம் 10:30 நிமிடம், 18:00. 100.1 MHz எஃப்எம் கோல்டு வழங்கும் சுகமான ராகங்கள். முதல் பாடலாக ஜோடி திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் டிம்மி பாடியுள்ள பாடல்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேயர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
5: துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திற்காக ராஜேஷ் பாடியுள்ள பாடல்.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: நூறு புள்ளி 1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்கள். நேரம் 10:45. கும்மி பாட்டு திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அருண்மொழி பாடியுள்ள பாடல்

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: கண்ணுபட போகுத யாத்திரை படத்திற்காக ஹரிஹரன் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: ஆகாஷவாணி நேரம் 11:10:15. 100.1 MHz எஃப்எம் கோல்டில் கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். முதல் பாடலாக கும்கி திரைப்படத்திற்காக மகிழினி மணிமாறன் பாடியுள்ள பாடல்.

திரைக்கானத்தில் நிறைவான பாடலாக ஒலிக்க இருக்கிறது லீலை திரைப்படத்திற்காக சதீஷ் சக்கரவர்த்தி ஸ்ரேயா கோஷல் ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷவாணி நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: வாழ்வின் நெறிக்காட்ட வருகிறது குறள முதம்.

0: புகழோடு பெருமைக்குரிய மானத்தையும் பேணிக்காக்க விரும்புபவர்கள் புகழ் தேடுகிற செயல்பாட்டிலும் தன் குடிப்பெருமைக்கு இழிவு தரும் செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 962 அதிகாரம் மானம்.
1: சீரினும் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டுபவர்.
0: புகழோடு பெருமைக்குரிய மானத்தையும் பேணிக்காக்க விரும்புபவர்கள் புகழ் தேடுகிற செயல்பாட்டிலும் தன் குடிப்பெருமைக்கு இழிவு தரும் செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 962 அதிகாரம் மானம்.
2: வாழ்வின் நெறிகாட்டியது குறளமுதம் 100.1 MHz FM கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல் இசை, பிற்பகல் 1:10 இசை மலர். கே பாலாஜி பிரசாத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை எம் சுதர்ஷன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேலக்காவிரிக்கே தியாகராஜன் அவர்கள் வயலின், மைசூர் எல் வாதிராஜ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட்

சுமித்ரா. இரவு 7:10 இளைய பாரதம். பி ஸ்ட்ராங் டு பி யூ வழங்குபவர் எஸ் ஜெசிகா. திங்க் செக் கிளிக் வழங்குபவர் எஃப் அனுஷா. டெமோக்ரஸி த ஸ்ட்ரென்த் வழங்குபவர் அபிஷா ஷாரல். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம். 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹெலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி பங்கேற்று பயன்பெறுங்கள். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். 8:45 முதல் 10:30 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 11:40 திரைகானம். 100.1 MHz FM கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். காலத்தை வென்ற நெஞ்சத்தில் நீங்கா இடம்பெற்ற பாடல்களுடன் ஒலிக்க இருப்பது திரைகானம். காட்டு ரோஜா திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், P சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.

நள்ளிரவு திரைப்படத்திற்காக ஏ எம் ராஜா எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: நேரம் 12:18, 15:00. 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடல் ஆனந்த ஜோதி திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன், P சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
0: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: திரைக்கானத்தில் நிறைவான பாடலாக ஒலிக்கிறது பார் மகளே பார் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன், P. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு

காலத்தை வென்ற நெஞ்சத்தில் நீங்கா இடம் பெற்ற பாடல்களுடன் ஒலித்தது திரை கானம். மீண்டும் திரைகாணம் 2:30 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

0: ஆகாஷவாணி நேரம் 1:10. 100.1 MHz FM கோல்ட் வழங்கும் இசை மலர்.
1: கே பாலாஜி பிரசாத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சுகசுகா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஸ்ரீரஞ்சனி ராகம், ரூபகத்தாளம்.

கே பாலாஜி பிரசாத் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து நின்னே நம்மி நானு என தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை, தோடி ராகம், மிஸ்ர சாப்பு தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: திரைகானம் நிகழ்ச்சியின் துவக்கமாக கோபுரவாசலிலே படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.
2: Yes, I love this idiot.

0: இனி நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சிகரம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்பிரமணியம், சித்ரா. பாடல் ஒலிக்கும் முன்
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான

0: வேலைக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: திரைகானம் தொடர்கிறது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பெரிய வீட்டு பண்ணக்காரன் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள், கே.ஜே. யேசுதாஸ், சித்ரா.

நேயர்களே, இன்று இரவு 8:15 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் ஹலோ ஃபார்மர் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0449-298-6-0037, 0449-249-7355. தேநீர் நேரத்தில் முதல் மரியாதை திரைப்படத்தில் இளையராஜா சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: और श्रोताओं, अब समय हो चला है आपसे अनुमति लेने का, तो इजाजत दीजिए दिव्या तोमर और सायरा मुज्तबा को परिक्रमा कार्यक्रम यहीं पर समाप्त करने की। अगर आप इस कार्यक्रम को दोबारा सुनना चाहते हैं तो लॉग इन करिए हमारी वेबसाइट newsonair.gov.in पर, साथ ही हमारे मोबाइल ऐप न्यूज ऑन एआईआर पर भी हमारे कार्यक्रम 24 घंटे सुन सकते हैं। नमस्कार।
1: நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணியின் சென்னை எஃப்எம் கோல்ட் 100.1 MHz நேயர்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி அரங்கிசை. எம் சுதர்சன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேலக்காமேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், மைசூர் எல் வடிராஜ் அவர்கள் மிருதங்கம். முதலில் ரே ரே மானச பஜரே என தொடங்கும் செய்யூர் செங்கல்வராய சாஸ்திரி பாடல், நாட்டை ராகம் ரூபகதாளம்.

வாணனை மதிசூடிய மைந்தனை என தொடங்கும் திருநாவுக்கரசர் தேவாரம் கீரவாணி ராகம் மிஸ்ர சாப்புதாளம்.

நேயர்களே, ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்ட் 100.1 மெகா ஹெட்ஸில் அரங்கிசை நிகழ்ச்சியில் எம் சுதர்சன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், மைசூர் எல் வாதிராஜ் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது ஸ்மரசதா மானச என தொடங்கும் சுவாதி திருநாள் சாகித்யம் பிலஹரி ராகம் ஆதி தாளம்.

11:10 மார்க்கெட் மந்த்ரா 7:10 இளைய பாரதம் பி ஸ்ட்ராங் பி டு யூ. வழங்குபவர் எஸ் ஜெசிகா. அடுத்து திங்க் செக் கிளிக் வழங்குபவர் எஃப் அனுஷா. டெமோக்ரசி தி ஸ்ட்ரென்த் வழங்குபவர் அபிஷா சரல். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, பங்கேற்று பயன்பெறுங்கள். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். நேர்களே, எமது ஒலிபரப்பில் ஏற்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் தரை வழி ஒலிபரப்பு நிறைவு பெறும். அதனைத் தொடர்ந்து நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நேயர்கள் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரை வழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். இனி நாளை நிகழ்ச்சினர்கள். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், குலாம் அலி ஹீர் அவர்களின் கசல், பத்மா தல்வால்கர் அவர்களின் பாட்டு, வசந்தராவ் ரானடே அவர்கள் வயலின். அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், திருவிழா ஆர் ஜெய்சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை, வளையம்பட்டி ஏஆர் சுப்பிரமணியம் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரைசை, 7:30 ஆட்சவிரை, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, நாகை ஆர் முரளிதரன் அவர்களின் வயலின் இசை, டாக்டர் டி பத்ரி நாராயணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார், ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கடம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகுமான் ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லைப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, சித்திர சங்கீதம், 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். எஸ் பவனீத்ரா அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், பிரசன்னா கார்த்திகேயன் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து திரைக்கானம், 4:10 தேனீரேனும், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு, மாலை 5:00 அரங்கிசை, மும்பை ஷில்பா கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு, எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் ஏ அர்ஜுன் கணேஷ் அவர்கள் மிருதங்கம். நேர்களை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: இளைய பாரதம் நிகழ்ச்சியில் பி ஸ்ட்ராங் டு பி யூ வழங்குபவர் எஸ் ஜெசிகா.
1: ஹாய் எவ்ரி ஒன், மை நேம் இஸ் எஸ் ஜெசிகா, ஸ்டடிங் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இன் குயின் மேரிஸ் காலேஜ். நான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லாரும் தெரிஞ்சுக்க கூட வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச வந்திருக்கேன். அதுதான் யூத் மென்டல் ஹெல்த் அண்ட் அகாடமிக் ப்ரெஷர். யூத் மென்டல் ஹெல்த் பற்றியும் அகாடமிக் ப்ரெஷர் எந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகமாக இருக்குன்றதை பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தெர் இஸ் நோ ஹெல்த் வித்தவுட் மென்டல் ஹெல்த். தெர் இஸ் நோ ஹெல்த் வித்தவுட் மென்டல் ஹெல்த். அப்போ எந்த அளவுக்கு உங்களோட மென்டல் ஹெல்த் வந்து உங்களுக்கு டெய்லி வாழ்க்கையில் தேவைப்படுன்றது நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம டெய்லியும் பீப்புள் அப்ரோச் பண்ணுறதுக்கோ, நம்ம ஸ்கூலில், ஃபேமிலியில், சொசைட்டியில் மற்றவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு கூட நமக்கு ஒரு நல்ல மென்டல் ஹெல்த் வேணும். நம்மளே வந்து ஒரு சோகமாக இருந்துட்டு அவங்கக்கிட்டேயும் போய் அந்த சோகத்தை பரப்பி அப்படி இல்லாமல் நம்மளே கொஞ்சம் வந்து நம்ம மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி இந்த மென்டல் ஹெல்த் யங் பீப்புள்ஸில் எவ்வளோ வந்து பாதி

பாதிக்கப்படுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். யங் பீப்புள் மோஸ்ட்லி இந்த மென்டல் ப்ரெஷருக்கு ஏன் உள்ளாகிறாங்கன்னா, இப்போது வந்து நம்ம எல்லா யங்ஸ்டர்ஸும் யோசிப்போம் நம்ம வாழ்க்கையில் வந்து நல்லா அச்சீவ் பண்ணணும், நல்லபடியாக படிக்கணும், இது எல்லாருக்குமே காமனாக இருக்கக்கூடியது தான், சொசைட்டியில் ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றது மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் எப்போ நமக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும்னா, நம்மளால் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியாமல் போகி அப்போ வந்து திரும்பியும் தோத்தாலும் இன்னொரு தடவை நம்மளே நம்ம மனசை தேடி இன்னொரு வாட்டி பண்ணும் போது அப்பயும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். இது பத்தாததுக்குன்னு வீட்டில் பிரச்சனை அப்படின்னு நிறைய இடத்துல வந்து நமக்கு ஒரே டைமில் வந்து ஸ்ட்ரெஸ் வரும்போது இன்னமும் நம்மளுடைய மென்டல் ஹெல்த் வந்து பாதிக்கப்படும். இப்போது யூத் பீப்புள்ஸ்க்கு எப்பவுமே வந்து ஒரு மென்டாலிட்டி இருக்கும், அவங்க வந்து நல்லபடியாக படித்து எல்லாருமே ஒரு நல்ல ஜாபில் இருக்கணும், வீட்டுக்கு வந்து நல்லா வந்து நம்மளை வளர்த்ததுக்கு நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லா யூத் பீப்புள்ஸ்க்குமே இருக்கும். இப்போ மென்டல் ஹெல்த் இங்கே எப்படி வந்து உள்ளே வருதுன்னா, நம்ம எல்லாருமே எமோஷ்னல் சப்போர்ட்க்கு, அப்புறம் இந்த சைக்காலஜிக்கலாக நம்ம சோஷியலாக எல்லாருக்கிட்டே பழகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து டெய்லி லைஃப்பும் அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லைனா நம்ம நல்லபடியாக எல்லாருக்கிட்டே பழகும், நம்மளாலையும் நல்லா வந்து அச்சீவ் பண்ண முடியும் அடுத்தடுத்த லெவல். சோஷியலாக நம்ம இருந்தோம்னா எங்கே போனாலுமே நம்ம பேசலாம், நல்லபடியாக பேசினா நம்ம பேசுறத வச்சு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி நம்ம பில்டு பண்ணிகிட்டே போகலாம். இது எல்லாத்துக்குமே மெயினாக எது இருக்குன்னா நம்ம மென்டல் ஹெல்த் தான் இருக்கும். இப்போது ஒரு நல்ல மென்டல் ஹெல்த்து இருக்கிற பையன் படித்து மார்க் வாங்கிறதுக்கும் அவனோட நல்ல சூழ்நிலை இல்லாமல் ஒருத்தன் படித்து மார்க் வாங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போது ஒரு பையன் வந்து வீட்டில் வந்து இருக்கிறதுலேயே நிறைய பிரச்சனை, அவங்க வீட்டில் காசு இல்லை, நாளைக்கு அவன் ஸ்கூல் போனால் கூட தெரியாது, அந்த மாதிரியும் இருந்து அவனுக்கு நாளைக்கு டெஸ்ட் இருக்குன்னா அவனே அவனை மோட்டிவேட் பண்ணி படிக்க எந்த அளவுக்கு அவனுக்கு மென்டல் ஹெல்த் தேவைப்படும்னு பாருங்கள். அவனே பாசிட்டிவாக திங்க் பண்ணி இல்லை நம்ம படிக்கணும், நமக்கு தேவை, இப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல கரியரே அமையாது. ஏன்னா வந்து அகாடமிக்கில் வந்து நல்லா வந்து ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் அவனால் அவனோட லைஃப்பே லீட் பண்ண முடியும். இப்போ நல்லா படிச்சுமே நமக்கு வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு நியூஸ் எல்லாம் கேள்விப்படுறதுனால இன்னமும் அவனுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகும். அதனால் இன்னமும் வந்து டாப்பில் நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்காக அவன் எவ்வளோ ஒரு சிரமத்தில் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு படித்து வரவனோட மென்டாலிட்டியும் இப்போ வந்து எந்த அளவுக்கு அந்தளவுக்குலாம் பிரச்சனை இல்லை, அவன் சும்மா படித்தாலே சூப்பராக படித்து நல்லா மார்க் வாங்குறான்ற பையனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அதான், மென்டல் ஹெல்த் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன் பட் அ ப்ராசஸ். மென்டல் ஹெல்த் வந்து உங்களோட கடைசி டெஸ்டினேஷன் கிடையாது. நீங்கள் வந்து மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் எல்லாமே முடியும் அப்படி இல்லை, உங்களுடைய ஒரு ப்ராசஸில் அது வருது. மென்டல் ஹெல்த் வந்து நல்லா இருந்தால் தான் உங்களால் மோஸ்ட்லி எல்லா வேலையுமே செய்ய முடியும் இல்லையா? இப்போ அகாடமிக் ப்ரெஷர், அகாடமிக் ப்ரெஷர் நான் சொல்கிறேன்ல, அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, அகாடமிக் ப்ரெஷர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்க இல்லையா, நம்ம வந்து இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும், அதெல்லாம் அச்சீவ் பண்ணணும். இதில் வச்சுருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை, ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அதை வச்சுருப்பாங்க தான், அவங்களுக்கும் வாழ்க்கையில் நல்லா வரணும்னு ஆசை இருக்குது தான். அப்போ வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஹையாக வைக்கிறோன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி உழைப்பும் போடணும். இப்போ ஒரு சில பேர்லாம் நல்லா எஃபர்ட் போட்டு நல்லா ஹையாக போட்டு எல்லாம் பண்ணியும் அவங்க ஒரு ஸ்லிப்பில் என்ன ஆகிடுவாங்கன்னா, தெரியாமல் எதனா பண்ணியும் அப்படி பண்ணி என்ன ஆகிடும், அவங்க வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க மனசு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம எதுக்கு பண்ணோம், இதுக்கு மேலே நமக்கு பண்ணலன்னா நம்மளோட ஃப்யூச்சர் என்ன ஆகும்? ஏன்னா அகாடமிக்கில் தான் அவங்களுடைய லைஃபே டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர் இருக்கு இல்லையா? நீ நல்லா படித்தாதான் உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சாதான் நல்லா வந்து வாழ முடியும் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல. இப்போ நீ படித்தவனுக்கே இப்போ வேலை இல்லைன்னா படிக்காதவங்களுக்குலாம் என்ன கிடைக்கும்? சுமாராக படிக்கிறவனுக்கே இப்போ எங்கள் இடம் இல்லைன்ற மாதிரி ஆகிடுச்சு, சூப்பராக படித்தாலுமே இப்போ அவனுக்கு முடியலன்றாங்க. அப்போ எப்படி நம்ம வந்து இதை ஸ்கோர் பண்ணி என்னென்ன ஸ்கில் வச்சுருக்கணும் அந்த மாதிரி அவன் எல்லாத்துலேயும் வந்து தேடுறான். இப்போ நம்ம வந்து இதை படிக்கணும், அடுத்து இதை படிக்கணும், இதை முடிக்கணும், எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணி அவனுக்கான ப்ரெஷர், அவன் இப்போது சொசைட்டியில் அவன் வந்து டாப்பில் ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணோன்னா அவனுக்கு வந்து அகாடமிக் ரொம்ப ரொம்ப வேண்டியமான ஒரு விஷயம். அதனால தான் அகாடமிக் ப்ரெஷர் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப பெரிய முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணுது. இப்போ அகாடமிக் ப்ரெஷரால் என்னென்ன பிரச்சனை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருதுன்னா, முதல்ல ஹை பேரண்டல் எக்ஸ்பெக்டேஷன். நம்மளே ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் தான் வச்சுருப்போம், நம்ம பேரண்ட்ஸ் அதை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு படிப்பை செம்மைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்க. அதனால உண்மை தானே, எல்லா பேரண்ட்ஸுமே தான் பசங்க நல்லா தான் இருக்கணும், எந்த பேரண்ட்ஸும் என் பையன் சுமாராக படித்தா போதும் அப்படின்லாம் சொல்ல போகிறதில்ல. எல்லா பேரண்ட்ஸுமே தான் பையன் டாப்பில் இருக்கணும், எல்லாத்துலேயுமே சூப்பராக படிக்கணும் அப்படி தான் ஆசைப்பட போகிறாங்க. அதில் எந்த தப்பும் இல்லை, அது எல்லா பேரண்ட்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். ஆனால் எப்போ வந்து இது உடஞ்சிரும்னா, அவங்க வந்து அந்த பசங்களோட சுச்சுவேஷனே புரிஞ்சிக்காமல் இருக்கும் போது தான். இப்போ 90 மார்க் எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே, அது மாதிரி ஒரு சில பேரண்ட்ஸ்க்குலாம் 100 வாங்கணும் அந்த மாதிரி ஒரு ஆசைலாம் இருக்கும் இல்லையா? அது ரொம்ப ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன். என்ன தான் இருந்தாலும் அந்த பையனால் அது வந்து ஒரு கட்டத்து மேலே ஸ்கோர் பண்ண முடியலன்னா

அவனை வந்து ப்ரெஷர் பண்ணக்கூடாது, அதை முடிக்கணும் அதை முடிக்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் அவங்கள திட்டுறதுனால அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ளே ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் வந்துடும். நம்மளால் முடியலையோ, நம்ம ஒழுங்காக படிக்கலையோ அப்படின்ற நிலைமை அவனுக்கு வந்துடும். அந்த மைண்ட் செட் காரணமாயிடும். அப்புறம் ஹை காம்படிஷன். நம்மளோட ஜென்ரேஷனில் செம்ம காம்படிஷன் இருக்குது. நீ என்ன வேலைக்கு போனாலும் உன்னால் பீட் பண்ண முடியாத அளவுக்கு ஒருத்தவங்க வந்து ஆல்ரெடி பஸ்ட்டு வந்திருப்பாங்க. அப்போ நம்மளால் அங்கே போய் ஒரு ஒரு ஆஃபீஸ்க்கோ எல்லா இடத்துக்கும் இன்டர்வியூ போகும்போதும் நம்மளோட எக்ஸ்ட்ரா ஸ்கில் வச்சுருக்கவங்க, நம்மளோட டாப் நாச்சில் படிச்சுட்டு வந்திருக்கவங்களுக்கெல்லாம் அவங்க ஒரு எல்லா வாட்டியும் தோற்று போகும்போது அவனோட செல்ஃப் எஸ்டீம் இன்னும் கம்மியாயிடும் இல்லையா? அதான் சொல்கிறாங்க, நல்ல ஹை ஹெவி காம்படிஷன் இருக்குது. நம்ம எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் நம்மளோட பீட் பண்ணதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், இன்னும் இன்னும் நல்லா படிக்கணும்னு நினச்சி இன்னும் இன்னும் ப்ரெஷராக போட்டிருப்போம் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் ஓரியன்ட் எஜுகேஷன். நம்ம எல்லாருமே வந்து இப்போ எஜுகேஷனில் வந்து எப்படி மார்க் பேஸ்டு தானே, மார்க்கை பேஸ் பண்ணி தானே நம்ம எல்லோரும் படிக்கிறோம். இப்போ வந்து இவன் வந்து டிகிரி வந்து ஒரு 96% வச்சுருக்கான், ஹை ஸ்கோரை வச்சுருக்கான், ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ராவாக நல்லா ஸ்கில்லாம் வச்சுருக்கான்னா மோஸ்ட்லி அதை வந்து ஓகே பண்ணி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் அவனுக்கு வந்து உண்மையிலேயே அந்த ஸ்கில் அப்ளை பண்ண தெரியுதா லைஃப்பில், இல்லைனா அவனுக்கு அந்த டிகிரி நாலேஜ் மட்டும் இல்லாமல் அதை தவிர்த்து அவனுக்கு என்ன தெரியுது அப்படின்றதெல்லாம் ஒரு சில கம்பெனியில் மோஸ்ட்லி பார்க்க மாட்டாங்க. சரி நல்ல டிகிரி வச்சுருக்கானா, சரி இப்போ ஓட்டு விடுப்பா வேலையான்னு போயிடும். ஆனால் ஒரு சில பசங்களுக்கு வந்து அந்த அப்ளை பண்ணுற நாலேஜ் இருக்கும், பட் மார்க் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்திருப்பாங்க. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா நீ அரியர்லாம் வச்சுருக்க, அரியர் வச்சுலாம் கிளியர் பண்ணியிருக்க, இந்த டிகிரிக்கெலாம் உனக்கு வேலை கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு. இப்போ மோஸ்ட்லி எல்லாமே வந்து இந்த மார்க் பேஸ்ட் இருக்குன்றதுனால அது அவனுக்கு ஒரு ப்ரெஷர். அவன் நிறையவும் நல்லா படிச்சிருக்கணும், அவனுக்கு அப்ளையும் பண்ண தெரிஞ்சிருக்கணும் லைஃப்பில், அப்படி இருந்தால் தான் அவனுக்கு வேலை கிடைக்கும். இன்னொன்று சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நமக்கு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். ஏன் சொல்லுங்கள், அவன் நல்லா படித்து அவன் போட்டிருப்பான், அதெல்லாம் ஓகே தான், அதை சோஷியல் மீடியாலாம் போடுவான். அதை பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம், நம்ம வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்கலையோ, நம்ம ஏன் இப்படி இருக்கோம் தண்டமா அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? அந்த மென்டாலிட்டியும் நமக்கு வர வச்சிடும். நம்ம அவனை பார்த்து பொறாமப்படல, நம்ம அவனை பார்த்து ஏங்குறோம், நம்ம எதுவுமே சாதிக்கலையோ, நம்ம வாழ்க்கை வந்து இப்படியே போயிடுமோ, நம்மளால் எதுவும் வின் பண்ண முடியாதோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் நமக்கு வந்துடும். அப்புறம் முக்கியமான விஷயம் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நம்ம எல்லாருக்குமே இந்த பயம் இருக்கும், எப்பவுமே எதெல்லாம் தோற்று போயிடுவோமோ, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எல்லாத்துலேயும் நினைப்போம். ஏன்னா இப்போ நான் இந்த எக்ஸாமை முடித்தாதான் எனக்கு வேலை கிடைக்கும், இந்த வேலை கிடைச்சாதான் என்னால் என் வாழ்க்கையே தூக்க முடியும்னா அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் எப்படி இருக்கும், அதை நம்ம யோசிக்கும் போதே நம்ம வந்து பாதி தோத்துட்டோம்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது. அப்படியே யோசித்தாலும் எப்படி நம்ம அதை பீட் பண்ணி வரணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து சக்ஸஸ் வந்து நம்மளோட ஃபைனல் ஸ்டெப் ஆகிடாது எப்பவுமே. நீ ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டனா அதே ஜெயிச்சிட்டே இருப்ப அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஒரு வாட்டி நீ ஜெயிச்சிட்ட ஓகே, அடுத்த வாட்டி நீ ஃபெயில் ஆகிட்டனா உடனே மன உடைஞ்சி போயிடுவியா? இல்லை, எல்லா வாட்டியும் நீ தோத்தாலும் ஜெயித்தாலும் நீ வந்து என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருக்கணும். ஜெயிச்சிட்டோமா ஐ சூப்பர் அப்படி இல்லை, ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆன் பண்ணலாம். ஃபெயில் ஆகிட்டனாலும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆன் பண்ணணும். ஓகேவா? சக்ஸஸ் இஸ் நாட் ஃபைனல், ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபேட்டல். ஓகே, இப்போ இந்த அகாடமிக் ப்ரெஷர்னால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்லாம் என்ன, நமக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு யோசிச்சுட்டே இருப்போம். அப்புறம் நமக்கு டிப்ரெஷன் வந்துடும், லோ செல்ஃப் எஸ்டீம் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன யோசித்தாலும் நமக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி ஆகிடும் இல்லையா? அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. இதை இந்த ரோலை வந்து முக்கியமாக ஸ்கூலில் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே ப்ளே பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பேரண்ட்ஸ் நம்ம வந்து வீட்டில் என்கரேஜ் பண்ணுறதை பொறுத்து தான் ஸ்கூலில் அந்த பசங்க நல்லா வந்து பண்ணுறாங்களா இல்லையான்றதும் நமக்கு தெரியும். பேரண்ட்ஸும் வந்து மட்டப்படுத்தி ஸ்கூல்லேயும் ஒழுங்காக மட்டப்படுத்தி எல்லா இடத்துலையும் அடி வாங்கினா அவன் என்ன தான் பண்ணுவான். அதனால தான் இப்போது பேரண்ட்ஸோட ரோலும் முக்கியம், டீச்சர்ஸோட ரோலும் முக்கியம், முக்கியமாக அவங்க சரௌண்டிங்ஸும் ரொம்ப முக்கியம். எல்லோரையும் ஒரு பாசிட்டிவான சரௌண்டிங்கில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் சொல்லலாம், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அகாடமிக் ப்ரெஷரை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரெகுலர் பிரேக் எடுத்துக்கோங்க படிக்கும் போது. அப்படியே தொடர்ந்து ஒரு மணி நேரம் ஃபுல்லாக படிக்க வேணாம், அப்படி இல்லையா ஒரு நாள் ஃபுல்லாக படிக்காமல் கஷ்டப்பட்டு அப்படி படிக்க வேணாம், பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து படிங்க. இப்போ 30 minutes படிக்கிறீங்கன்னா ஒரு 5 minutes பிரேக் அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம், தூக்கம் அது இல்லைனா மொத்தமாக போயிடுச்சு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்லீப் ஃபார் அட்லீஸ்ட் 7 to 8 hours மஸ்ட்டு ஸ்லீப். ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட்டு நிறைய ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், இந்த யோகா அந்த மாதிரி சும்மா டைம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணும். மொத்தமே வாழ்க்கையே படிப்புக்காக அப்படியே அர்ப்பணிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீ கொஞ்சம் படித்தாலும் வந்து அதை தெளிவாக படிச்சிருக்கணும். ஓகேவா? சோஷியல் மீடியாவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்குன்னு ஹாபிஸ் டெவலப் பண்ணிக்கோங்க, ஸ்போர்ட்ஸில், மியூசிக்கில், இல்லைனா எதனா கிரியேட்

ஆக்டிவிட்டீஸ் இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு அந்த மாதிரி என்னெல்லாம் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாமே பண்ணுங்கள். எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த பீரியட் நம்ம படிக்காமல் விட்டுட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. அடுத்த பீரியடை நீங்கள் படிங்க. ஏன் வந்து ஒரே இடத்துல ப்ரெஷரை வந்து நிறைய மெயின்டைன் பண்ணுறீங்க? அந்தமாதிரி வேண்டாம். பிரேக் விட்டு படிக்கணும், நல்லா தூங்கணும். உங்களுக்குன்னு எதனா ஹாபிஸ் இருந்தால் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்ல ஒரு கான்வர்சேஷன் வச்சு நல்லபடியாக வந்து சரௌண்டிங்கை வச்சுக்கோங்க. பாசிட்டிவாக நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சர்க்குலேஷன் இருங்க. அந்த மாதிரி எல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணி வந்தால் தான் உங்கள் ஹெல்த் ரொம்ப நல்லா மெயின்டைன் ஆகும். உங்கள் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் உங்களால் முதல்ல நல்லா படிக்கவும் முடியும். அதில் மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேர் இஸ் நோ ஹெல்த் வித்தவுட் மென்டல் ஹெல்த். ஓகேவா? இப்போ உங்களால் முடியல அப்படின்னா கூட உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். அப்படி இல்லையா, பேரண்ட்ஸ் கணக்கிலையா இல்லை டீச்சர்ஸ் கவுன்சிலிங் யார்கிட்டனா போய் உங்களோட ஹெல்த்தை வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை தாங்க முடியாதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி பாருங்கள். ஒரு சில பேருக்குலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பேசுனா மனசு சரியாயிடும் இல்லையா? அந்த மாதிரி ஹெல்ப் வந்து உங்களுக்கு வந்து சீக் பண்ணுங்க.

கேட்கலாம். அப்படி இல்லையா பேரண்ட்ஸ் கணக்குலையா இல்லை டீச்சர்ஸ் கவுன்சிலிங் யார்கிட்டனா போய் உங்களோட ஹெல்த்தை வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை தாங்க முடியாதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி பாருங்கள். ஒரு சில பேருக்குலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பேசுனா மனசு சரியாயிடும் இல்லையா. அந்த மாதிரி ஹெல்ப் வந்து உங்களுக்கு வந்து சீக் பண்ணுங்கள். முதல்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா யார்கிட்டனா சொல்லி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவு பண்ணிக்கோங்க. ஓகே, யூ டோன்ட் ஹாவ் டு கண்ட்ரோல் யுவர் தாட்ஸ், யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஸ்டாப் லெட்டிங் தெம் கண்ட்ரோல் யூ. உங்களோட தாட்ஸை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, அப்படியே வரத்து எல்லாத்தையும் இல்லைல்ல அப்படி இருக்கணும் அப்படி சொல்லலை நான். நீங்கள் வந்து உங்களை அது கண்ட்ரோல் பண்ணாத மாதிரி இருங்க, அதுவே போதுமானது தான். ஓகே, நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது உங்களோட சாய்ஸ், அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தான் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.

அகில இந்திய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அனுஷா பிரான்சிஸ் ரெமோ சர்வதேச கல்லூரியில் இறுதியாண்டு பயின்று வருகிறேன். இன்று நாம் பேச இருக்கும் தலைப்பு இணைய பாதுகாப்பு, அதாவது சைபர் செக்யூரிட்டி. நண்பர்களே, ஒரு சிறிய சம்பவத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குவோம். ஒரு நாள் காலை ஒரு நடுத்தர வயது பெண்ணுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. நான் உங்கள் வங்கியிலிருந்து பேசுகிறேன், உங்கள் கணக்கு இன்று மாலைக்குள் முடக்கப்படும், உடனே உங்கள் விவரங்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அந்த பக்கத்திலிருந்து குரல் கூறுகிறது. பதற்றத்துடன் அவர் தன் கணக்கு எண், ஓடிபி எண் ஆகியவற்றை பகிர்ந்து விடுகிறார். சில நிமிடங்களில் அவருடைய வங்கி கணக்கிலிருந்து பெரும் தொகை காணாமல் போய்விடுகிறது. இது ஒரு தனி சம்பவம் அல்ல. இது போன்று நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான சம்பவங்கள்

வணக்கம். நான் அனுஷா பிரான்சிஸ், ரெமோ சர்வதேச கல்லூரியில் இறுதியாண்டு பயின்று வருகிறேன். இன்று நாம் பேச இருக்கும் தலைப்பு இணைய பாதுகாப்பு, அதாவது சைபர் செக்யூரிட்டி. நண்பர்களே, ஒரு சிறிய சம்பவத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குவோம். ஒரு நாள் காலை ஒரு நடுத்தர வயது பெண்ணுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. நான் உங்கள் வங்கியிலிருந்து பேசுகிறேன், உங்கள் கணக்கு இன்று மாலைக்குள் முடக்கப்படும், உடனே உங்கள் விவரங்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அந்த பக்கத்திலிருந்து குரல் கூறுகிறது. பதற்றத்துடன் அவர் தன் கணக்கு எண், ஓடிபி எண் ஆகியவற்றை பகிர்ந்து விடுகிறார். சில நிமிடங்களில் அவருடைய வங்கி கணக்கிலிருந்து பெரும் தொகை காணாமல் போய்விடுகிறது. இது ஒரு தனி சம்பவம் அல்ல. இது போன்று நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடந்து கொண்டே இருக்கிறது. வயது, படிப்பு, பணி அனுபவம் என எந்த வேறுபாடும் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் இந்த வகையில் சிக்கக்கூடும். ஏன் இது இவ்வளவு எளிதாக நடக்கிறது? ஏனென்றால் இணைய மோசடி செய்பவர்கள் நமது யோசனை செய்யும் நேரத்தை பறித்து கொள்கிறார்கள். உடனே செய்யுங்கள், இன்றே முடிக்க வேண்டும், இல்லையெனில் இழப்பு ஏற்படும் என்று அவசரப்படுத்தும்போது நம் மனம் தெளிவாக யோசிக்க முடியாமல் போய்விடுகிறது. அந்த ஒரு நிமிட பதற்றமே அவர்களுக்கு வெற்றியை தேடித்தரும் ஆயுதமாக மாறுகிறது. இணையம் நம் வாழ்க்கையை எளிமையாக்கியதைப் போலவே சில தீய சக்திகளின் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் பயன்படுத்துவதற்கு பதிலாக விழிப்புடன் இருப்பதே சரியான தீர்வு. இன்றைய நிகழ்ச்சியில் இணைய பாதுகாப்பு பற்றி, அது என்ன, ஏன் இன்று அது இவ்வளவு முக்கியமானது, மோசடி செய்பவர்கள் எந்த வழியில் நம்மை அணுகுகிறார்கள் மற்றும் நாம் நம்மையும் நம் குடும்பத்தினரையும் எப்படி பாதுகாத்து கொள்ளலாம் என்பதை பற்றி விரிவாக பேசுவோம். வாருங்கள், தொடரலாம். இன்று நம் வாழ்க்கையில் இணையம் என்பது ஒரு வசதி மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கையின் இன்றியமையாத அங்கமாக மாறிவிட்டது. காலையில் விழித்தவுடன் கைபேசியை பார்ப்பதில் தொடங்கி இரவு உறங்கச் செல்லும் வரை இணையம் நம்முடன் பயணித்து கொண்டே இருக்கிறது. கல்வி, வேலைவாய்ப்பு, வங்கி சேவைகள், மருத்துவ ஆலோசனைகள், அரசு சேவைகள், பொழுதுபோக்கு, நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் தொடர்பு என நம்முடைய பெரும்பாலான செயல்கள் அனைத்தும் இணையத்தின் மூலமாகவே நடைபெறுகின்றன. இணையம் நமக்கு பல வசதிகளை வழங்கியிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய பாதுகாப்பை பற்றிய பொறுப்பையும் அதிகரித்திருக்கிறது. நாம் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது கதவை பூட்டிச் செல்வோம், விலை மதிப்புள்ள பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருப்போம். ஆனால் இணையத்தில் நம்முடைய தனிப்பட்ட தகவல்களை பாதுகாப்பதில் அதே அளவுக்கு கவனம் செலுத்துகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. இன்றைக்கு பலர் இணையத்தின் மூலம் பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்கிறார்கள். ஒரே நொடியில் பணத்தை அனுப்பவும் பெறவும் முடிகிறது. அதேபோல் ஒரு சிறிய கவனக்குறைவால் நம்முடைய பணத்தையும் தனிப்பட்ட தகவல்களையும் இழக்க நேரிடலாம். இது போன்ற ஆபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதே இணைய பாதுகாப்பு அல்லது சைபர் செக்யூரிட்டி என்று அழைக்கப்படுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு திருட்டு என்றால் வீட்டிற்குள் நுழைந்து பொருட்களை எடுத்துச் செல்வது என்று நினைத்தோம். ஆனால் இன்று திருடர்கள் நம் வீட்டிற்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு கைபேசி அல்லது கணினி மூலமாகவே நம்முடைய தகவல்களை திருட முயற்சிக்கிறார்கள். சில நேரங்களில் ஒரு குறுஞ்செய்தி, ஒரு மின்னஞ்சல் அல்லது ஒரு தொலைபேசி அழைப்பே போதுமானதாகி விடுகிறது. உங்கள் வங்கி கணக்கு மூடப்பட்டுள்ளது, உங்களுக்கு பரிசு கிடைத்துள்ளது, உங்கள் KYC-ஐ உடனே புதுப்பிக்கவும் என்ற செய்திகளை நாம் அடிக்கடி பார்க்கிறோம். அவசரத்தில் யோசிக்காமல் அந்த இணைப்புகளை திறந்து நம்முடைய தகவல்களை பகிர்ந்துவிட்டால் சில நிமிடங்களிலேயே மோசடிக்குள்ளாகும் அபாயம் உள்ளது. அன்பு நேயர்களே, இணைய குற்றவாளிகள் தொழில்நுட்பத்தை மட்டுமல்ல மனிதர்களின் மனநிலையையும் பயன்படுத்துகிறார்கள். பயம், அவசரம், பேராசை, நம்பிக்கை போன்ற உணர்வுகளை தூண்டி நம்மிடம் இருந்த தகவல்களை பெற முயற்சிக்கிறார்கள். அதனால் தொழில்நுட்ப அறிவை விட விழிப்புணர்வே மிகப்பெரிய பாதுகாப்பாகும். இணையத்தில் யாராவது உங்கள் ஓடிபி எண்ணை கேட்டால் அதை ஒருபொழுதும் பகிரக்கூடாது. உங்கள் வங்கி கடவுச்சொல், ஏடிஎம் பின், CVV எண் போன்ற தகவல்களும் உங்களுடைய தனிப்பட்ட சொத்துக்கள். இவற்றை யாரிடமும் தெரிவிக்கக்கூடாது. எந்த வங்கியும் அல்லது அரசு நிறுவனமும் தொலைபேசி மூலம் இத்தகைய இரகசிய தகவல்களை கேட்காது என்பதை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். இன்று மாணவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் இணையத்தை பயன்படுத்துகிறார்கள். எனவே இணைய பாதுகாப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட துறையினருக்கான விஷயம் அல்ல. ஒவ்வொரு குடிமகனும் தெரிந்திருக்க வேண்டிய அடிப்படை அறிவாக இது மாறிவிட்டது. நாம் பாதுகாப்பாக இருந்தால் நம்

நமது குடும்பமும் பாதுகாப்பாக இருக்கும். குடும்பம் பாதுகாப்பாக இருந்தால் சமுதாயமும் பாதுகாப்பாக இருக்கும். அன்பு நேயர்களே, தொழில்நுட்ப வளர்ச்சியை நாம் தடுக்க முடியாது, தடுக்கவும் கூடாது. ஆனால் அதை புத்திசாலித்தனமாகவும் பாதுகாப்பாகவும் பயன்படுத்துவது நம் கைகளில்தான் உள்ளது. ஒரு சிறிய முன்னெச்சரிக்கை, ஒரு சிறிய விழிப்புணர்வு, சிறிய பொறுப்புணர்வு, இவை மூன்றும் இருந்தாலே பெரும்பாலான இணைய மோசடிகளிலிருந்து நாம் காத்து கொள்ள முடியும். எனவே இணையத்தை பயன்படுத்துவோம், ஆனால் எச்சரிக்கையுடன் பயன்படுத்துவோம். தொழில்நுட்பத்தை நம்புவோம், ஆனால் கண்மூடித்தனமாக அல்ல. சிந்தித்து செயல்படுவோம், பாதுகாப்பாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.

வணக்கம், என் பெயர் அபிஷா ஷரல், அரசியல் அறிவியல் முதுகலை பட்டதாரி. சர்வதேச ஜனநாயக தினம். சுதந்திரமும் சமத்துவமும் மனித சமுதாயத்தின் ஆகச்சிறந்த பேராற்றல். அதிகாரத்தின் மையம் ஒரு சிலரின் கைகளில் முடங்கிவிடாமல் நாட்டின் கடைக்கோடி குடிமகனும் சம உரிமையையும் சுதந்திரத்தையும் உறுதி செய்யும் மகத்தான சமூக அமைப்பே ஜனநாயகமாகும். பேச்சு சுதந்திரம், சிந்தனை சுதந்திரம் மற்றும் தன் தலைவனை தானே தேர்ந்தெடுக்கும் வாக்குரிமை ஆகியவையே இந்த மக்களாட்சியின் உயிர் நாடியாக திகழ்கின்றன. இத்தகைய உன்னதமான ஜனநாயக கொள்கைகளை உலகமெங்கும் வலியுறுத்தவும் மக்களாட்சியின் மதிப்புகளை பாதுகாக்கவும் 2007 ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்டு ஆண்டுதோறும் செப்டம்பர் 15 சர்வதேச ஜனநாயக தினம் உலகம் முழுவதும் எழுச்சியோடு கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரான்சின் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்னும் வரலாற்று புரட்சியாக இருந்தாலும் சரி, தென்னாப்பிரிக்காவின் நெல்சன் மண்டேலா இனவெறிக்கு எதிராக முன்னெடுத்த போராட்டமாக இருந்தாலும் சரி, மக்களாட்சி என்பது எல்லைகளை தாண்டிய உலகளாவிய மனித உரிமையின் அடையாளம் என்பதை இந்நாள் உணர்த்துகிறது. ஜனநாயகம் என்பது ஏதோ மேலை நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கோட்பாடல்ல. அதன் வேர்கள் பண்டைய இந்திய மண்ணிலும் ஆழப்பதிந்துள்ளன. தொன்மை இந்தியாவில் அமைந்திருந்த கணசங்கங்கள் முதல் கௌட்டல்யாவின் அர்த்தசாஸ்திரம் வரை மக்களின் நலனிலே ஆட்சியாளரின் நலம் அடங்கியுள்ளது என்னும் உயரிய சிந்தனைகள் மக்களாட்சியின் விதைகளாக அமைந்தன. அதேபோல் 10 காஞ்சிபுரம் உத்தமவேரர் கல்வெட்டுகளில் பொழிக்கப்பட்டுள்ள குடவோலை முறை மூலம் கிராம அளவிலான உள்ளாட்சி நிர்வாகத்தையும் வெளிப்படையான தேர்தல் முறையையும் உலகிற்கு முதன் முதலில் அறிமுகப்படுத்திய பெருமை நம் தமிழ் சமூகத்திற்கே உரித்தானது. அதே வழியில் திருவள்ளுவரும் 2000 முன்பே முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் என கூறி நீதியோடும் அறத்தோடும் குடிமக்களை காக்கும் ஆட்சியாளனே மக்களால் போற்றப்படுவான் என்று கூறுகிறார். பண்டைய கிரேக்கத்தில் தத்துவஞானி சாக்ரடிஸ்ட் அறியாமையோடு வாக்களிப்பது ஜனநாயகத்தை சீரழிக்கும் என்று எச்சரித்ததோடு சுதந்திரமான சிந்தனைக்காகவும் மக்கள் விழிப்புணர்வுக்காகவும் தன் உயிரையே தியாகம் செய்தார். ஜனநாயகம் என்பது வெறும் உணர்ச்சி வசப்பட்டு வாக்களிப்பதல்ல, அது பகுத்தறிவோடு கூடிய பொறுப்பு என்பதை சாக்ரடிஸின் வாழ்வு நமக்கு கற்பிக்கிறது. இந்த வரலாற்று பாடங்களையும் தியாகங்களையும் உள்வாங்கிதான் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகியது. சரத்து 19 மற்றும் 21 மூலம் நம் பேச்சு சுதந்திரத்தையும் தனி மனித உரிமையையும் பாதுகாக்கும் நமது அரசியலமைப்பு சரத்து 326 மூலம் சாதி மத பாலின வேறுபாடின்றி 18 நிரம்பிய அனைவருக்கும் சமமான வாக்குரிமையை வழங்கி உலக அரங்கில் இந்தியாவின் ஜனநாயக பெருமையை உயர்த்தியிருக்கிறது. அதிகாரம் டெல்லியிலும் மாநில தலைநகர்களிலும் மட்டுமே முடங்கிவிடக்கூடாது என்பதற்காகவே 73 மற்றும் 74 அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் மூலம் பஞ்சாயத்து ராஜ் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது. கிராம சபாக்கள் மூலமாகவும் உள்ளாட்சி தேர்தல் மூலமாகவும் அதிகாரத்தை எளிய மக்களின் கைகளில் ஒப்படைத்து ஜனநாயகத்தை கடைக்கோடி கிராமங்கள் வரை கொண்டு சேர்த்து இந்தியாவின் மகத்தான ஜனநாயக சாதனையாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பி அண்ணல் அம்பேத்கர் ஜனநாயகம் குறித்து குறிப்பிடுகையில், ஜனநாயகம் என்பது வெறும் அரசாங்கத்தின் வடிவம் மட்டுமல்ல, அது மனிதர்களுக்கு இடையேயான பரஸ்பர மரியாதையும் சமூக உறவை பேணும் ஒரு வாழ்வியல் முறை என அழுத்தமாக பதிவு செய்தார். அமெரிக்க அதிபர் ஆப்ரகாம் லிங்கன் ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் மக்களின் அரசாங்கம் என்று உணர்த்தியதும் மகாத்மா காந்தி ஜனநாயகத்தில் பலவீனமான மனிதனுக்கும் வலுவான மனிதனுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று முழங்கியதும் இதையே வலியுறுத்துகின்றன. இதன் தொடர்ச்சியாகவே உலகிலே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்கிறது. இங்கு நடைபெறும் தேர்தல்கள்தான் நமது நாட்டின் தலைசிறந்த ஜனநாயக திருவிழாவாக திகழ்கின்றன. எனவே உலகளாவிய

மனித உரிமைகள் பிரகடனம் வலியுறுத்தும் சுய விருப்பமும் சுதந்திரமும் கொண்ட மக்களாட்சி கொள்கைகளை உலக நாடுகள் அனைத்தும் கடைப்பிடிக்க வேண்டியது இன்றைய அவசியமாகும். இன்றைய நவீன யுகத்தில் ஜனநாயகம் என்பது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாக்களிப்பதுடன் மட்டும் முடிந்து வருவதில்லை. இன்றைய யுகத்தில் பரப்பப்படும் பொய் பிரச்சாரங்கள் மற்றும் வெறுப்பு பேச்சுக்களை பகுத்தறிந்து கடப்பதே முதல் சவாலாகும். கிராம சபாக்கள் கூட்டங்கள் முதல் சமூக வலைத்தளங்கள் வரை விழிப்புணர்வோடு இயங்குவதும் இளைஞர்கள் கொள்கை முடிவுகளில் தீவிரமாக பங்கேற்பதும் தேர்தல் சீர்திருத்தங்கள் மற்றும் ஊடக சுதந்திரத்தை பாதுகாப்பதுமே உண்மையான ஜனநாயகத்தின் வழியாகும். தனி மனித சுதந்திரமும் சமூக நீதியும் இணையும் இடமே உண்மையான ஜனநாயகம் என்னும் உணர்வோடு மக்களாட்சியின் மாண்புகளை போற்றி சமத்துவமும் சகோதரத்துவமும் நிறைந்த வலிமையான சமுதாயத்தை படைப்போம். நன்றி.

0: நேரம் 7:45. ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல் 101.3. நேரம் 7:45. நேயர்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி ஒரு திரைப்பட பாடல். பாடலை கேட்பதற்கு முன்
1: மறுபடியுமா இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று இரவு 8:15 ஹலோ ஃபார்மர் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-2986-0037, 0 044-2989-7355. மறவாமல் கேளுங்கள், கேட்டு பயன்பெறுங்கள். இனி கேட்கலாம் திரையிசை பாடல் ஒன்று.

நேயர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.

நேயர்கள் கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ். இந்நிகழ்ச்சி விளம்பரதார நிகழ்ச்சி, இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. இது நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-298-6007 மற்றொரு எண் 044-249-8735.

0: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
1: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
0: இல்லையானே.
1: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மைய தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
0: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
1: நீ கில்லாடி தான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுடன் உரையாடுபவர் நிகழ்ச்சி பொறுப்பாளர் பி சரவணன் அவர்கள்.
4: நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய அறிவிப்பாளர் சுமதி அவர்கள் சொன்னது போல இந்த ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. தொடர்புள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் மீண்டும் உங்கள் நினைவிற்கு 044 இது இணைப்பு எண், 24980037 மற்றொரு எண், 044-2498-7355. வாரந்தோறும் திங்கட்கிழமை தோறும் இரவு 8:15 இந்த ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய நேயர்கள் பங்கேற்று அவர்களுடைய அனுபவ கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் அல்லது பதிவு செய்கிறார்கள். அதுபோன்று பதிவு செய்து மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமைகிறார்கள். அந்த வகையில் இன்று இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். முதல் நேயர் யாராவது வர்றாங்களா? வருவாங்க, இனிமேல் தான் வருவாங்க. 044 இது இணைப்பு எண், 24980037. நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் யார்?
5: வணக்கம் ஐயா, திருவள்ளூர்ல இருந்து டில்லிங்க ஐயா.
4: ஐயா டில்லி ஐயா, வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
5: ஏற்கனவே ஐயா.

0: அவர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்கள் ஐயா.
1: நாங்க வணக்கம் சொல்றோம், நாங்க வாழ்த்து சொல்றோம்.
0: ஒன்று நீ கைகரவேல் ஆழியில் பூக்கு முகந்து ஆத்தரிக்குனா ஊழி முதல் உன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்பொறி போல் நின்றறிந்து தாழாதே சார்ந்த முறைத்த சரமழை போல் பெஞ்சுதுங்க ஐயா.
1: அடேங்க, என்ன பாசுறங்க ஐயா அது?
0: அது ஆண்டாள், ஆண்டாள் பாசுறங்க ஐயா.
1: சூப்பர் சூப்பர்.
0: ஆமா, அதாவது அந்த நோன்பு இருக்கிறதுக்கே அந்தமா அந்த மூணு இரண்டாவது பாசுறம் வருங்க ஐயா. இதுதான் அவங்களோட எல்லாமே விஞ்ஞானத்தை அப்படியே சொல்றாங்க ஐயா. அந்த கடலுக்குள்ள இருந்து அதை எடுத்து மேலே வேகமா போய் அவ்வளவு பெரிய விஞ்ஞானத்தை அந்தமா அந்த பாசுறதுல அது விரிவா
1: சொல்லுவாங்க சொல்லிவிட்டீங்க நீங்களும். இந்த மழை வந்து உங்க பகுதியில திருவள்ளூர் பகுதியில இருக்கிற விவசாயிகளுக்கு எந்த வகையில பயனுள்ள வகையில இருக்கும் நினைக்கிறீங்க?
0: இப்ப கொஞ்சம் பயனுள்ள நினைக்கிறேன். இப்ப கொஞ்சம் நாத்தெல்லாம் விசாரிச்சு போயிட்டு இருக்கேன். நல்லா கொஞ்சம் சில இடத்துலதான் கொஞ்சம் அறுவடை நடந்திருக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் இறங்கலாம்.
1: ஆமா, எல்லாருக்கும் எல்லாமே நன்மையா நடைபெறாதுல்ல?
0: அதுதான் கடல் பகுதியில சொல்லுவாங்களாம், ஒரு பக்கம் வயல் இருக்குமோ ஒரு பக்கம் உப்பு உப்பு காரங்க இருப்பாங்க. ஒரு மழை வேணும்னு வர, ஒரு வெயில் மழை வேணாம்னு வர.
1: ஆமா, யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல.
0: இயற்கை அது அப்படிதான் ஐயா.
1: நிச்சயமா நிச்சயமாங்க ஐயா,
0: போட்டி போட்டுதான் ஆகணும்.
1: ஆமா, ஜெயிக்க முடியாது. சொல்லுங்க.
0: கத்திரி, கத்திரி ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கேன் ஐயா, அது வயல்ல இருந்துச்சு. அதை எடுத்துட்டு வந்து திரும்பவும் அதை வீட்டு அங்க வச்சு இப்ப திரும்பவும் அது எவஞ்செடி மாதிரி வருதுங்க ஐயா. அது எவ்வளவு நாள் இப்ப திரும்ப நம்ம வச்ச செடி மாதிரியே வருதுங்க ஐயா.
1: ஒரு வருஷம் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு வேற இடத்துல மாத்தி வச்சு
0: ஒன்றரை வருஷம் வயல்ல இருந்ததுங்க ஐயா.
1: ஆச்சரியமா இருக்கு. என்ன கத்திரிங்க அது?
0: மருந்து போட்டோம்னா நம்ம அது சீக்கிரம் போயிடுங்க ஐயா. வெறும் இயற்கையா பண்றதுனால அதுக்கு
1: வருது. இன்னொன்னு இருக்கீங்களா, பூ விட்டு காய் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, நல்லா செடி தழைச்ச பிறகு கீழே இருந்து ஒரு ரெண்டு அடி மூணு அடி விட்டு கட் பண்ணி விடுங்க.
0: அதுலயே
1: துளிர் வரும்.
0: ஆமா, துளுப்பு காயின் சொல்லுவோம், அது நல்லா
1: காய்க்கும். அடியில நல்லா இயற்கை உரம் கொடுங்க, சாணி குப்பை.
0: ஆமா, வேற எதுவுமே இல்லையா, வெறும் மாடு இருக்கு சாணி, அவ்வளவுதான் என்னோட கான்செப்டே. அதான் வேற எதுவுமே
1: கிடையாது.
0: இப்ப அப்படி அப்படி அப்படி மண்வெட்டி போட்டீங்கன்னா வெறும் மண் புழு தான் ஐயா.
1: அதுதான் நமக்கு, நம்ம மண் வந்து இயற்கையா இருக்குது அப்படிங்கறதுக்கு மிகப்பெரிய அத்தாச்சி.
0: ஆமா, வெறும் மணல் மணலுங்க ஐயா அந்த இடம். இப்போ இத போட்டு போட்டு அவ்வளவு இதுவா வளமா இருக்கு மண்.
1: சூப்பருங்க, சூப்பருங்க ஐயா. மகிழ்ச்சி. கத்திரி செடி மட்டும் இல்ல, சுண்ட செடி கூட நீங்க போல வைக்கலாம்.
0: அசுண்ட நிறைய இருக்கு ஐயா, தோப்புலயே அப்படியே இருக்கு. அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு வந்து நிறைய யூஸ் பண்றேன் ஐயா. இதுதான் கொஞ்சம் வெள்ளிக்கிழங்கு போட்டாங்க, அந்த இது சக்கரவள்ளிய.
1: சக்கரவள்ளிக்கிழங்கு.
0: ஆமா, அது நம்ம கொஞ்சம் அது வந்துச்சுங்க நல்லா. இந்த பெருச்சாளி நம்ம கொஞ்சம் வள்ளலார் கான்செப்ட்ல போனதுனால அதை
1: கொல்லக்கூடாதுன்ட்டு போயிட்டாங்க. ஒண்ணு செய்ய முடியாது, இல்லட்டா நேசா கொஞ்சம் ஃபியூரோடா நான் தூவி விட்டீங்கன்னா வராது. உலகத்துல எல்லாருமே வாழணும் இல்ல? எல்லாருக்கும் இடம் உண்டு.
0: ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது இப்போ நான் உங்களுக்கு வாழ்த்து சொன்னேன், அதுதான் எனக்கு டெய்லியும் அந்த நம்மளோட அந்த மூணு நிமிடம் நிகழ்ச்சி தான் ஐயா எனக்கு ரொம்ப
1: மடல்.
0: முத்தி முத்தி தரம், மூன்று நிமிடத்தில் முத்தி தரம். அது கொஞ்சம் குழந்தைங்களுக்கு போய் சேர்றேன்.

0: மாதிரி பண்ணுங்கய்யா. எனக்கு எனக்கோ ஒரு இது சின்ன குழந்தைங்க அதை கேக்குற மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் பண்ண அத
1: எனக்கு தெரிஞ்சுங்க. நீங்க சொன்னதுனால உங்கள்ட்ட ஒரு தகவல் நான் பரிமாறுறேன்.
0: சொல்லுங்கய்யா.
1: வேலூர் பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. என்ன ஊர்னு தெரியாது. அங்கிருந்து ஒரு டீச்சர் அம்மா என்கிட்ட பேசுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, தினமும் இதை காலையில நம்ம மடல் போகும்போது அதை அவங்க இதுல செல்லுல ரெக்கார்ட் பண்ணி அதை ஒண்டி அவங்க பள்ளிக்கூடத்துல இதுல போடுவாங்களாம், பிரேயர் அப்ப போடுவாங்களாம்.
0: நல்ல, ரொம்ப சந்தோஷம்.

0: ரேடியோ லிசனர்னே போட்டு அவங்க நம்பர் வச்சிருக்கேன். அந்த அம்மா அது மாதிரி செய்வாங்க எப்பயாச்சும் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க.
1: இது நிறைய சின்ன குழந்தைங்க கேட்கணுங்க. இது இது வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷன் இது இது பண்ணாதான் கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாள் பூமி நல்ல மாதிரியா இருக்கும்.
0: ஆமாங்க,
1: அது சின்ன வயசுல ஊட்டினா எனக்கே ஒரு உணர்வுங்க. நானே பண்ணி வச்சிருக்கேங்க அவங்க இதுல. அவங்க மெமரி என்ன பண்ண மெமரி
0: நிறைய
1: அப்பப்ப கேப்பேன் டைம்
0: இருக்கு.
1: மிளகா மிளகா ரகம் ஒண்ணு சொன்னீங்க பாருங்க, புட்
0: ஜோலேசியாவும்
1: இருக்கு. உங்களோட நிகழ்ச்சி நிறைய பண்ணி வச்சிருக்கேன்.
0: சரிங்க சரிங்க,
1: நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா,
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
1: நிறைய நிறைய பண்ணணும் நீங்க.
0: நிச்சயமா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போங்க ஐயா. பாருங்க, டெல்லி ஐயா திருவள்ளூர்லேருந்து பேசுறாங்க. வாரம் தவறினாலும் தவறும் இவர் வருவது தவறுவதே இல்லை. நல்ல பல கருத்துக்களை நம்மளோடு பகிர்ந்து கொள்கிறார். வள்ளலார் வழியில் வாழக்கூடியவர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியவர் தான் வள்ளலார். அதனால் எல்லாருக்கும் இடம் உண்டு அப்படிங்கிறதுல, இந்த உலகத்தில் உண்டு அப்படிங்கிறதுல நல்ல எண்ணம் படைத்த அவருக்கு நம்முடைய நன்றி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் 8:25 யார் வருவார்கள் என்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கொடுப்பீங்களா?
2: கொடுக்கலாமே.

0: அதில் பாட்டு கேட்டுக்கலாம். இப்போ ஒரு நேயருக்கு நாம இடம் கொடுப்போம். யார், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் சார், எங்கே இருந்துங்க சார்
1: பேசுகிறோம்?
0: எங்கே இருந்துமா?
1: சென்னையிலேருந்து பேசுகிறோம்.
0: சென்னை எந்த ஏரியா? சென்னை என்ன ஒரு சின்ன ஏரியாவா? ஏம்மா எந்த ஏரியான்னு சொல்லுங்க. கொருக்குப்பேட்டை. உங்கள் பேர்?
1: பேர் யாழினி சார்.
0: யாழினி. சொல்லுங்க யாழினி, கொருக்குப்பேட்டை யாழினி என்ன பண்ணுறீங்க? படிக்கிறீங்களா? விவசாயம் பண்ணுறீங்களா? படிச்சுட்டுருங்களா? படிச்சுக்கிட்டு இருக்கிற யாழினிக்கு இங்கே என்ன வேலை? இந்த விவசாய நிகழ்ச்சியில், ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியில் என்ன வேலை, என்ன சந்தேகம்?
1: சார், மாடித்தோட்டம் அமைக்கிறதுல வந்து எப்படி விவசாயிகள் பண்ணுற மாதிரி தான் அமைக்கணுமா, இல்லைன்னா நார்மலாகவே நம்ம பண்ணுற மாதிரி பண்ணலாமா?
0: மாடித்தோட்டத்துலையா? மாடித்தோட்டம் எப்படி வேணால் அமைக்கலாம், உங்கள் சௌரியம் தான். உங்கள் வீட்டில் இடம் இருக்குன்னு
1: வச்சிங்களேன்,
0: அது நீங்கள் எப்படி வேணுனாலும் அமைச்சிக்கலாம். இயற்கையாக அமைச்சிக்கலாம், செயற்கையாக அமைச்சிக்கலாம். இயற்கை உரம் போடலாம், செயற்கை உரம் போடலாம். தொட்டி கெடுத்து அந்த வச்சு அதில் நீங்கள் செடி கொடிகளை வளர்க்கலாம். அல்லது இப்போ க்ரோ பேக்ஸ்னு விற்கிறாங்க, க்ரோ பேக்ஸ் கொண்டாந்து வச்சு அதில் நீங்கள் மண்ணை கொட்டி அதில் விதைகளை போட்டோ அல்லது நாற்றுகளை நட்டோ அதில் செடி கொடிகளை வளர்க்கலாம். நல்ல பெரிய க்ரோ பேக்ஸ் கிடச்சிங்கன்னா அதில் மரக்கன்றுகள் கூட நடக்கலாம், நடலாம், நட்டு அதில் வளர்க்கலாம். எப்படின்னா, ஒரு நண்பர் சொன்னார், ஒரு போன வாரத்தில் ஒரு மேடம் தான், அவங்க அவங்கள பார்த்தோம். அவங்க சொன்னாங்க, ஜெயமலர் அவங்க பேர். பாருங்கள், சப்போட்டா, கொய்யா, மாதுளையெல்லாம் கூட அவங்க க்ரோ பேக்ஸில் போட்டு நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. இது எல்லாமே மாடியில் இருக்குது, தோட்டம், மாடி தோட்டம் தான் அவங்க வச்சுருக்குறாங்க. கீழே தன் தரையில் வைக்கல. சொல்லுங்கம்மா.
1: இதெல்லாம் மாடியில் வைக்கிறப்போ அதோட தண்ணி எல்லாம் கீழே இறங்கி மாடியை தான் அஃபெக்ட் ஆகுது.
0: கரெக்டான கேள்வி. இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி க்ரோ பேக்ஸோ அல்லது தொட்டியோ வைக்கும்போது ரெண்டு விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும். ஒன்று வந்து அந்த மாடியில் வந்து மொட்டை மாடியில் வந்து ஒரு ஒயிட் கலரில் பெயிண்ட் மாதிரி அடிப்பாங்க. அந்த மாதிரி பெயிண்ட் அடித்து விட்டோம்னா அந்த மாதிரி தண்ணி சீப்பேஜ் ஆகாது, உள்ளே போகாது. இன்னொன்று, இந்த மாதிரி எந்த தொட்டி செடியோ அல்லது க்ரோ பேக்ஸோ அல்லது தொட்டிகளோ வச்சிங்கனாலும் அதை அப்படியே கொண்டு போய் மாடியில், மொட்டை மாடியில் வைக்கக்கூடாது, அப்படியே வைக்கக்கூடாது. அடியில் ஒரு ரெண்டு கல்லை வச்சு அதுக்கு மேலே இதை வைக்கணும். கல் இல்லைன்னா சின்னதாக ஒரு பலகை வச்சு அதுக்கு மேலே இதை வைக்கணும். அது மாதிரி வச்சிங்கன்னா அந்த தண்ணி இறங்கிறது நமக்கு தெரியும். தண்ணி இறங்கிறது அந்த கல்லில் இறங்கும், கல் ஊறி அதை உறிஞ்சிக்கும். அப்போ உங்களுக்கு அந்த தண்ணி வந்து கான்க்ரீட் உள்ளே போகாது, அந்த மாடியையும் வீண் பண்ணாது. அதனால் அதிலெல்லாம் நான் கவனமாக பார்த்து தான் செய்யணும். அதுக்காக தான் எப்பயுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த மாதிரி மாடி தோட்டம் அமைக்கிறவங்க முதல்ல ஒரு ரெண்டு தொட்டியை வாங்கி வச்சு வளர்க்குங்க. அப்புறமா ரெண்டை நாலாக்குங்க, நாலை எட்டாக்குங்க, எட்டை பதினாறாக்குங்க. அது மாதிரி ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி பெருகி கொண்டுகிட்டே போகலாம். இந்த மாதிரி க்ரோ பேக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லது. தொட்டியை விட தொட்டி கூட கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், க்ரோ பேக்ஸ் வெயிட்டே இருக்காது. அந்த க்ரோ பேக்ஸ்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண்ணை மட்டுமே கொட்டக்கூடாது. மண்ணுக்கு பதிலாக காயர் பித்து, தென்னைநார் கழிவு மக்குனதுக்கு கிடைக்கிது, அதை பாதி போட்டுடணும். ஒரு தொட்டியில் அதை பாதி போடணும். அது கூட இன்னொரு பாதியில் பாதி கால் பங்குன்னு வச்சுக்கலாம். கால் பங்கு வந்து அந்த மண் அல்லது தாய் மண், செம்மண், அதை போடணும். இன்னொரு கால் பங்கு வந்து சாணி, குப்பை அல்லது மண்புழு உரம் கலந்துக்கணும். அது கூட வேப்ப முண்டாக்கும் கலந்துக்கணும். இதெல்லாத்தையும் கலந்து ஒரு இடத்துல வச்சுருந்துட்டு அப்புறமா அதை எடுத்து கூட க்ரோ பேக்ஸில் போட்டிங்கன்னா அருமையான ஒரு மண்கண்டம் கிடைக்கும் நமக்கு. அதில் நல்ல செடி கொடிகள் சூப்பராக வளரும். ஓகேவா? ஆமாம். யாழினி, அடுத்த முறை வந்து சொல்லும்போது, சார் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டே ரெண்டு தொட்டியை நான் வச்சுட்டேன் சார், இப்போ தான் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேம்மா, தேங்க்யூ, தேங்க்யூ. இது ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி. இந்த ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியில் யார் வேணும்னாலும் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். 044 இது இணைப்பு எண், 24 98 00 37. மற்றொரு எண், 24 98 73 55. இந்த எண்களில் நீங்கள் வரலாம், வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் மாடித்தோட்டம் வச்சுருக்கிறவங்க தான் பேசணும்னு கட்டாயம் இல்லை, விவசாயிகள் கூட பேசலாம். ஏன்னா விவசாயிகளுக்கு தெரியாததே இல்லை, அவங்களுடைய அனுபவமே அலாதியானது தான். அதனால் விவசாயிகளும் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். இயற்கை விவசாயம் செய்கிறவங்க அல்லது சாதாரணமான இயற்கை ரசாயனங்கள்லாம் கலந்த விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள்லாம் கூட இதில் தங்கள் கருத்துக்களை தாராளமாக பதிவு செய்யலாம். இந்த இரண்டு எண்களை தொட்டு வாருங்கள், 24 98 00 37, 24 98 73 55. இந்த இரண்டு எண்களில் நீங்கள் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கொடுப்பீங்களா? ஏற்கனவே நாம் ஒரு பாட்டை பாதியில் கேட்டோம், இன்னொரு பாட்டு நல்லா முழுமையாக கேட்கப்போமா, அதையும் பாதியில் தான் கேட்போமாங்கிறத நேயர்கள் தான் முடிவு செய்வாங்க.

0: ஹலோ.
1: நிகழ்ச்சியில் நமக்கு ஒரு நேயர் வந்துட்டாங்க, அதனால் முதல்ல அவங்களுக்கு தான் பாட்டு விட, நம்ம அப்புறம் கேட்டுக்கலாம். எஃப்எம் ரெயின்போ இருக்குது, விபிடி இருக்குது.

0: இது ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஒரு நேயரை சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: நான் சென்னையிலேருந்து பேசுகிறேங்க சார்.
0: சென்னை எந்த பகுதிங்கம்மா?
1: ஆவடியிலேருந்து பேசுகிறேங்க சார்.
0: ஆவடி. உங்கள் பேருங்க?
1: என் பேர் தமிழ்செல்விங்க சார்.
0: தமிழ்செல்வி, ஆவடி. சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி உங்களுக்கு?
1: இயற்கை முறையில் விளைவிக்கிற பொருட்களுக்கு, காய்கறிகளுக்கு, பயிர்களுக்கு நல்ல விளைச்சல் மகசூல் கிடைக்குமா சார்? நல்ல
0: நல்ல மகசூல், நல்ல வருமானம். பொதுவான ஒரு கேள்விமா அது. பொதுவாக என்னென்னா, இன்னும் நமக்கு இப்போ தான் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் ரசாயனங்களை கொண்டு வந்து நம்ம நிலத்தில் போடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. அப்போ இருந்த அலுவலர்களும் சரி, ஆராய்ச்சியாளர்களும் சரி, யூரியா போடுறதுக்கே கொண்டு வந்து பயந்தாங்க. அப்போ யாரும் விவசாயிகள் அதை அனுமதிக்கலை. ஐயோ, என் இதில் உப்பு கொண்டாந்து கொட்டுறாங்கன்னு அப்படின்னு பயமுறுத்துனாங்க, பயந்தாங்க. அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு தெரியாமல் நிலத்தில் கொண்டு போய் ராத்திரியோட ராத்திரியாக யூரியாவை கொட்டிட்டு ரெண்டு நாள் பொறுத்து பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் உங்கள் பயிரெலாம் நல்லா பச்சை கட்டி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு காரணம் நான் போட்ட யூரியா தான் அப்படின்னு சொல்லி அந்த யூரியாவை விவசாயிகள்கிட்ட திணிச்சாங்க. கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டாங்க நம்ம விவசாயிகள், உப்பை கொண்டாந்து பிடிச்சிக்கிட்டாங்க. உப்புன்னு நான் சொல்கிறது ரசாயனத்தை. அப்படியே அந்த ரசாயனத்து கூடவே நம்ம இன்னும் வளர்ந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த ரசாயனத்தினால நிறைய பிரச்சனை வருது, அதனால் இதுலேருந்து கொஞ்சம் விலகி வரணும், ரசாயனம் வேண்டாம், இயற்கை எருவை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது லேசாக இப்போ தான் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் கேட்ட மாதிரி நல்ல விலை கிடைக்குமானா, நுகர்வோராகிய நாம் தான் அதுக்கு முடிவு பண்ணணும், நாம் தான் அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். இப்போ இயற்கை முறையில் ஒரு அரிசி கிடைக்கிது அப்படின்னா, கிலோ 70 ரூபா விற்கிற அரிசி, சாதாரண அரிசி, இதுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா சேர்த்து கொடுத்தா நல்லாயிருக்குமில்ல?
1: கொடுக்கலாமா சார்?
0: கொடுப்பீங்களா? நான் கொடுக்கறதுக்கு கூட முயற்சி பண்ணுறேன், ஆனால் நீங்களும் கொடுக்கணும் இல்லையா?
1: வாங்குறவங்க கையில் தானே சார்.
0: வாங்குறவங்க கையில்
1: இப்படி கொடுக்கலாமா அப்படின்னு அவங்க யோசிக்கக்கூடாது. கொடுக்கணும்,
0: கொடுக்கணும், கரெக்டுங்க.

0: கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு கிடைக்கும். அதை வாங்கி சாப்பிடணும். அதில் இன்னொன்று முக்கியமானது, நுகர்வோர் பக்கம் மட்டும் நம்ம காசு கொடுங்கன்னு மட்டும் நம்ம கேட்கக்கூடாது. உற்பத்தியாளரும் உண்மையாக இருக்கணும். நான் வந்து இதில் ரசாயனமே போடலைங்க அப்படின்னு நான் அறுதிட்டு உறுதிட்டு சொல்லணும். நீங்கள் எங்கே வேணால் கொண்டு போய் அதை பரிசோதனை பண்ணிங்க. என் பொருள் வந்து இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பொருள் தான் அப்படின்னு நீங்கள் அறுதியாக சொல்லணும், உறுதியாக சொல்லணும். அப்போ தான் நுகர்வோரும் உங்கள்கிட்ட நம்பி வாங்குவாங்க, அதனுடைய தரத்தை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் 70 ரூபா விற்கி விற்கிற அரிசியை வந்து 75 ரூபாய்க்கு கொடுத்து 80 ரூபா கொடுத்து வாங்க மாட்டார். நீங்கள் எங்கே வேணால் விற்றுக்குங்க, எங்களுக்கு கிடைக்கிறது போதுமானதுங்க, நாங்கள் 70 ரூபா அரிசியை வாங்கி சாப்பிட்டுக்கிறோங்க அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி முடிவு
1: விவசாய சந்தையில் கொண்டு வந்து காய்கறிகளை போட்டாலும் ரொம்ப கேட்குறாங்களே சார், நீங்கள் வந்து இன்னும் குறைக்கணும் இன்னும் குறைக்கணும் அப்படி தானே கேட்குறாங்க?
0: அப்படி தான் கேட்குறாங்க. நாம் நம்ம நாட்டுடைய நிலைமை அப்படிங்கம்மா, நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம காலில் போடுற செருப்பெல்லாம் ஏசி ஷோரூமில் இருக்குது, ஆனால் நம்ம வாங்கி சாப்பிட்ற காய்கறிகள்லாம் எங்கே இருக்குது? தெருவில் கொட்டி விற்கிறாங்க இல்லைங்களா? இன்னும் இந்த போக்கு மாறணும். இப்போ நிறைய மாற ஆரம்பிச்சிச்சு. இப்போ நாமளே நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் ஏசி சூப்பர் மார்க்கெட்டில் நம்மளுடைய காய்கறிகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதுவும் கடந்து போகும். அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு நாம் இப்போ வந்துட்டோம். அதனால் நிச்சயமாக இதெல்லாம் மாறும், மாறாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாற்றத்தை கொண்டு வருவது தான் நம்மளுடைய கையில் இருக்குது. நுகர்வோர் கையிலையும் இருக்குது, உற்பத்தியாளர் கையிலையும் இருக்குது. அருமையான கேள்வி கேட்ட ஆவடி தமிழ்ச்செல்விக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நிச்சயமாக இது ஒரு பொதுவான கேள்வியாக இருந்தாலும் இதில் ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்குது இந்த நிகழ்ச்சி அப்படின்னு நாம் நிச்சயமாக சொல்லலாம். ஒரு தமிழ்ச்செல்வி, ஒரு ஆவடி, அப்புறம் யாழினி, குறுக்குப்பேட்டை இவங்கெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இன்னொரு நேர் கூட வராங்க, ஒரு நிறைவு நேராக நம்ம வச்சுக்கலாமே. யார்? ஆஹா, வந்துட்டு போயிட்டாங்களே. திருப்பி வருவாங்களா? வருவாங்க, பார்ப்போம். இன்னொரு நேர் வருவாங்கன்னு பார்க்குறோம். 8:41 வராங்களா? இது ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி. 8:41 இன்னொரு நேயர் வருவாங்களா? வரணும். வர்ற வரைக்கும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ நிறைய நேயர்கள் மத்தியில் இந்த ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இயற்கை விவசாயம் செய்யணும், இயற்கை விவசாய பொருட்களை வாங்கணும், அதைத்தான் நாம் பயன்படுத்தணும், அதைத்தான் சமைக்கணும், அதைத்தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இப்போ நம்ம படைக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக நிறைய பேரை நம்ம மாற்றுவதற்கு, மாற்றம் கொண்டு வருவதற்கு இதை நாம் பயன்படுத்தலாம். இது உறுதியாக உதவிகரமாக இருக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 044 இணைப்பு எண் 24980037 24987355. இந்த 2 எண்களில் நீங்கள் வரலாம், வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். இந்த வகையில் இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய ஒரு நேரம் கூட வந்துடுச்சு. யாராவது ஒரு நேர் வருவாங்க, வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லலாம், இல்லை அவங்கள்டிருந்து ஒரு கருத்தை கேட்கலான்னு நாம் பார்த்தோம். 8:42 ஆயிடுச்சு. இது இயற்கை விவசாயம் மட்டுமல்ல, வீட்டு தோட்டம் மாடித்தோட்டம் அமைக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியும் கூட இது. அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒரு 4 செடியை வச்சு வளர்க்கணும். ஏன்னா இன்றைக்கி செடி கொடி வளர்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்படின்னா என்னன்னு கேட்குற அளவில் தான் மக்கள் இருக்கிறாங்க. இளவட்டங்கள் இருக்குது, அதனால் ஆளுக்கு 2 செடியை வளர்க்கணும், 2 தொட்டி செடியை வச்சு வளர்க்கணும். அதன் மூலமாக செடி கொடிகள் எப்படி வளருதுங்கிறத நாம் பார்க்க முடியும், அந்த அனுபவத்தை பெற முடியும். இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்ய வேண்டிய ஒரு நேரம் வந்துடுச்சு. சார் முடிங்க சார் அப்படின்னு சுமதி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முடிச்சிருவோம். 8:43 ஆயிடுச்சு.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
4: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
3: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
5: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஆர் எஸ் ரகு. இந்தியா நியூசிலாந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் FTA will come into force from 20th of October this year on the occasion of Vijayadashami. Addressing a press conference in New Delhi today, Commerce and Industry Minister Piyush Goyal said the agreement will provide duty-free access for 100% of Indian exports to New Zealand. This strategy

0: அடுத்து மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.
1: ஒரு பக்கம் பார்க்கிறார் ஒரு கண்ணே.

0: சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: அடுத்து பத்தாம்பசரி திரைப்படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன், ஸ்வர்ணா, எல்ஆர் ஈஸ்வரி, பி சுசீலா பாடிய பாடல்.

0: அடுத்து ராமன் எத்தனை ராமன் அடி திரைப்பட்டுக்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்.
1: மாடி பொண்ணுக்கு தங்கம்.

0: அடுத்து அருண்மொழி உன்னிகிருஷ்ணன் சாதன சர்க்கம் பாடிய பாடலை கேட்கலாம்.
1: ஒரு சுந்தரி வந்தாள்லாம் அந்த முந்துரி தோப்புல, தோப்புல அந்த மாம்பழம் பார்த்தாள்லாம் அது காட்சி குலுங்குற தோப்புல. ஆளில்லா தோப்புல ஒரு ஈயும் காக்கா கூட அங்கில்ல, நான் இல்ல நறு இல்ல நான் மட்டும் தனியாகவே இல்ல. தனியா பொண்ண பார்த்து பேச துடிச்சேன்னு அடி எடுத்து வச்சேன்னு, நான் தொட்டதும் கண்ணத்தில் அடி விழுந்தது ஒருத்தரும் பார்க்கவில்லை.
2: யாரது சிரிச்சது? நீங்களா? ஓஹோ, என் பாட்டு உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா போச்சா? டே ஏழுமலை, இந்த வாங்கோழியை ஒரு நிமிஷம் கூட விட்டு வைக்காத, முதல்ல அடிச்சு பிரியாணி போடு.

0: நான் பண்ண போதாவது சிரிச்சிச்சு, உன் பாட்டை கேட்டு மயக்கமே போட்டுடுச்சு.
1: சிரிப்பா கிண்டலா? கமா பூவேவு அப்ரிசியே மா சான்சன் மோ ஜமே சாந்தே.
0: சிது சாந்த் சதவேந்திர அசாசம்.
2: சார், நீங்க பேசுறது பிரெஞ்சா இருந்தா கூட திட்டுறீங்கன்னு எங்களுக்கு கரெக்டா புரியுது.
0: எனக்கு இப்ப பாட்டு வேணும் சண்முகம்.
2: ஐயோ, உங்க சுதி வேற, நம்ம சுதி வேற. பாட்டுன்னா தனம்?

ஒலிக்கு பாடல் கார்த்திக் பவதரணி பாடியது. நேர்களிதுவரை இரவின் மடியில் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள்.

0: அடுத்து விவசாயி திரைப்படத்திலிருந்து பாடல் எடுக்கலாம். இந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியது.
1: விவசாயி கடவுள் என்னும்

0: இதயத்தை வளர்க்கணும்.
1: நிறைவாக பி. சுசீலா பாடிய பாடலை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நாம் இப்பொழுது கேட்டு மகிழலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. நெஞ்சம் மறப்பதில்லையில் முதலாவதாக நாம் கேட்கவிருப்பது ரெக்க திரைப்படத்திற்காக நந்தினி ஸ்ரீகர் பாடிய பாடலை கேட்கலாம்.

அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது அனந்து, பிரதீப் குமார், ஸ்வேதா மேகன் மோகன் ஆகியோர் குரல்களில் கபாலி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம்.

அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது பிச்சைக்காரன் திரைப்படத்திற்காக விஜய் ஆண்டனி பாடிய பாடல்.

நேரம் 2:32. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் நெஞ்சம் மறப்பதில்லை. திப்பு, பிரவீன், சாய்வி, ஸ்ரீ, மதுமிதா ஆகியோர் குரல்களில் ஒலிக்க வருகிறது. இருமுகன் திரைப்பட பாடல்.

அடுத்ததாக கேட்க வரும் பாடல் விஷால் தத்லானி, ஸ்ரேயா சரண்யா கோபிநாத் ஆகியோர் குரல்களில் மிருதன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம்.

நிகழ்ச்சியின் இறுதியாக நாம் கேட்கவிருப்பது அர்ஜித் சிங், சின்மயி, ஸ்ரீபாதா ஆகியோர் பாடிய பாடலை. 24 திரைப்படத்திற்காக

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: இப்பொழுது நாம் கேட்டு மகிழலாம் இனிய ராகம், குலாம் அலி ஹீர் அவர்களின் கசல் இசை.

0: athlete from the country to win a medal, securing bronze in the 60 kg category. In the medal tally, India is currently in 12th place with a total of 6 medals, including 4 silver and 2 bronze. Vice President C.P. Radhakrishnan and PM Modi have congratulated the medal winning team. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை, நேரம் 4:10, 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை.
2: பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் இன்று திருவிழா ஆர் ஜெய்சங்கர் அவர்களின் நாகஸ்வரேசை கேட்கலாம். வலையபட்டி ஏ ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் தவில். சரசி ருஹாசன பிரியே. புலியூர் துரைசாமி ஐயர் கீர்த்தனை. நாட்டு ராகம் ஆதிதாளம்.

0: இதுவரை பொங்கு மங்கலம் நிகழ்ச்சியில் திருவிழா ஆர் ஜெய்சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வலையப்பட்டி ஏ ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் தவில்.
1: தொடர்வது டெல்லி அஞ்சல்.
2: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே வைஷ்ணவி. राष्ट्रपति द्रौपदी मुर्मू गुजरात की 3 दिन की आधिकारिक दौरे पर है। राष्ट्रपति आज

நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையின் புலரும் பொழுது. அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் ஸ்வர்ணலதாவின் குரலில் கோட்டை மாரியம்மன் திரைப்படத்திலிருந்து.

பக்தி இசையுடன் ஒளிவுலா வந்து கொண்டிருக்கிறது 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையின் புலரும் பொழுது. அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடல் வடிவேலு ஸ்வர்ணலதா ஆகியோர் பாடிய பாடல், ராஜகாளியம்மன் திரைப்படத்திலிருந்து.